தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிறது தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிறது தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்துமி ததுமி தஜ்ஜனு தக்க தரித தனத தனுத திமித்த தக்க